நம்மளெல்லாம் முடிஞ்சு முடிக்கிறாங்க அளவுனா பாடிங்க அங்கே அருள் நெஞ்சிருப்பா அற அங்குள்ளே அருள் மிஞ்சி சவாலக்கள் மீனோஞ்சல் சவாலர் மிஞ்சி சாமுக்காம நினைச்சிறர் கோணிஞ்சர்லியானகள் பண்டுரிடாமல் போய் ஜன்மோ நோய் நோய் நம்ப பா.